0: Welcome back. We're getting some breaking news. Trouble for DMK over Stalin's jibe at the TVK leader. TVK files complaint with the Election Commission against MK Stalin. And the Election Commission complaint is against MK Stalin over the jibe that he made at the TVK candidate from Dharapuram, Satyabhama. And Stalin has been accused of body shaming Satyabhama. And TVK lawyer has filed a complaint with the Election Commission against the DMK president MK Stalin for body shaming and demeaning TVK Dharapuram candidate Satyabhama. So trouble clearly mounting for the DMK and MK Stalin. Remember, Satyabhama also, while speaking to India Today, had hit back at the DMK, saying that people will teach DMK a lesson and that these obscene statements will not be accepted by the people. Remember, this war of words has erupted just ahead of the by-polls in Dharapuram, and Satyabhama is the TVK's candidate from Dharapuram. There were statements and remarks that were made by MK Stalin against Satyabhama, and there was a somersault jibe. The body shaming remark that was made by the former chief minister and DMK chief, after which Satyabhama hit back that these obscene statements will not be accepted by the people. And now, in the latest, what we're learning is that the TVK has filed a complaint with the Election Commission against MK Stalin over the jibe and at Satyabhama. And MK Stalin has been accused of body shaming Satyabhama. So that's the latest that is coming in. Trouble mounting for MK Stalin as the TVK has filed a complaint with the Election Commission against MK Stalin for the jibe, for the body shaming remark that he made against the TVK Dharapuram candidate Satyabhama. And after which Satyabhama also hit back at the DMK chief, saying that these remarks are unacceptable and the people will teach DMK a lesson. So the Tamil Nadu by-poll battle is getting increasingly bitter. Now, DMK chief MK Stalin has launched a sharp attack on TVK chief, the chief minister, Vijay. Stalin targeted Vijay over the by-poll, questioning his political mandate and accusing him of bringing MLAs from the opposition and engineering a by-election for what he calls horse trading. He has also taken aim at Vijay's silence on the Election Commission issue, asking why the chief minister is afraid of the BJP and the media. The DMK chief also made controversial remarks targeting TVK Dharapuram by-poll candidate Satyabhama, referring to nicknames including Suitcase Bama and Somersault Bama, and questioning her ability to do a somersault. Now, TVK leaders have hit back, calling Stalin's remarks a new low in political discourse and accusing DMK of disrespecting women. India Today exclusively spoke with TVK candidate Satyabhama, who said that DMK has always been anti-women and asserted that people will give DMK a befitting reply in the upcoming elections.
1: பெட்டி பாமா, இன்னொன்னு இருக்கு பல்டி பாமா. எப்படிதான் அந்த உருவத்தை வச்சுட்டு பல்டி அடிச்சாங்கன்னு தெரியல. மக்கள் பிரச்சனைகளை விவாதிக்க வேண்டிய சட்டமன்றத்துடைய மாண்பையும் இந்த முதலமைச்சர் கெடுத்துட்டார். கண்ட சைகைகள்லாம் காட்டி நான் மிசா சிறைவாசத்தில் சந்திச்ச குடும்பங்களெல்லாம் கிண்டல் பண்ற இடமா சட்டமன்றத்தை மாத்தி காட்டினார். மக்கள் உன்னை பார்த்து மாண்புமிகு முதலமைச்சர் கூப்பிட தராதரத்தோடு அவர் நடக்கணும். சுருக்கமாக சொல்கிறேன், சீஃப் மினிஸ்டராக நடந்துக்கோங்க, சீஃப் மினிஸ்டராக மாறாது. நான் மறுபடியும் சொல்கிறேன், தயவு செஞ்சு சிஎம் சார் அவர்களை, ப்ரோ சிஎம் சார் அவர்களை, நீங்க சீஃப் மினிஸ்டராக நடந்துக்கங்க, சீஃப் மினிஸ்டராக நடந்துக்காதீங்க.
2: Ma'am, how do you look at the recent statements by the DMK leaders, particularly body shaming women? Even you have also undergone such kind of targeting recently by MK Stalin. So how are you looking at this kind of women in particular targeted for their body?
3: அவங்க பொதுவாவே உமனுக்கு எப்பவுமே, அதாவது பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அரசு அந்த அரசு அல்ல. ஆரம்பத்துல இருந்தே பாத்தீங்கன்னா அவங்களுடைய வார்த்தைகள் எல்லாமே வல்கராதா இருக்கு. பெண்களுக்கு தனிப்பட்டு தாக்குறது அவங்க வந்து இது தொடர்ந்து பண்ணிட்டேதான் இருக்காங்க. இது இதனாலதான் அவங்களுக்கு போன ஆட்சியிலேயே வந்து அவங்களுக்கு அதுக்கு தகுந்த பதில் மக்கள் கொடுத்திருக்காங்க. இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய வெற்றிங்கிறது பாத்தீங்கன்னா பெண்களுடைய ஆதரவு அதிகமா இருக்கிறதுனாலதான் அவங்க வெற்றிங்கிறது. இப்ப நான்லாம் அதிமுகவுல பயணிச்சுட்டு வந்த காலத்துல அங்க எல்லாம் பெண்களுடைய சப்போர்ட்டே இருக்காது, பெண்கள்லாம் அரசியலுக்கு எல்லாம் உள்ள முன்னாடி வரமாட்டாங்க. ஆனா இன்னைக்கு பெண்களோட ஆதரவு, முழு ஆதரவு தமிழக வெற்றி கழகத்துக்கு இருக்கு. என்னன்னா அவங்க நம்புறாங்க இந்த இயக்கம் நமக்கு பாதுகாப்பாக இருக்கும் கூடிய இயக்கம்னு சொல்லி நம்புறாங்க. ஏன்னா திமுகவுல நிறைய பெண்கள் கற்பழிப்பு அது இது நிறைய நடந்திருக்கு. இந்த ஆபாச வார்த்தைகள் இதெல்லாமே வந்து மக்கள் ஏத்துக்கல. அந்த அது அதுக்குண்டான ரிசல்ட் இந்த தேர்தலையே அவங்க கொடுப்பாங்க.
0: So a fresh war of words has now erupted between the DMK and the TVK, and trouble seems to be mounting for the DMK, as the TVK has now filed a complaint with the Election Commission just ahead of the Dharapuram by elections. With that, it's a wrap on this bulletin. Thank you for watching India Today. More news and updates will continue on the other side.
4: You are watching India Today.
5: So sorry.
6: آٹو حضرات و خواتین ذرا ملاحظہ فرمائیں تو خوشحال فیملی کا نسخہ جان لیجئے خوشحال فیملی کا نسخہ جان لیجئے اپنی ہی بیگم کو دل کا سمویدھان مان لیجئے حضرات یہاں اپنی پر غور فرمایا جائے ہاں تو اپنی ہی بیگم کو دل کا سمویدھان مان لیجئے اور میں جو کرتا ہوں وہی آپ بھی کام کیجئے میں جو کرتا ہوں وہی آپ بھی کام کیجئے جھجکیے مت خود کو بی بی کا غلام کیجئے اور اسی سے ختم ہو جائے گی یہ جو بھی چل رہی ہے غور فرمائیے اسی سے ختم ہو جائے گی یہ جو بھی چل رہی ہے یو سی سی پر تکرار گر صبح دوپہر شام آئی لو یو بول کر کرو گے محبت کا اظہار یو سی سی آئی مین آداب جو ہے